தங்கடி கேசினி அப்பினலே கனே ஆலின் தூந்துள்ளலு மஸ்து குஷிட்டு நம உள்ள ஆண்ட தானம் அல்புனு பண்ணலே பாலனு தூயரே எட்டே இத்துண்டல ஒந்தி மந்த புத்தியாது பெத்தன ஒரு டூல்லே ஆண்டா ஆயன தெலிக்கெனு தூனக உங்க பூர மாஜிதே போப்புண்டு அண்ட யானை என்னு அவை நத்து பாலே பரத்தேனு என்ன பாலே வந்து என்ன தங்கடி தாக்கொந்துள்ளலு அண்டா அலைன ஜீவனத பகை யோசனை மந்துண்டா மனசு கரகொந்துண்டு

0: பண்ணிக்கு போடின்ன பண்டின் மரப்படா ஆயின மரத்தொன்ல மனசுடு தீவோனடா ஆயின மரத்தொன்ல மனசுடு தீவோனடா நம்ம இத்தே கோப்ப பொழுது ராஜியா கயா நம்ம இத்தே கோப்ப பொழுது ராஜியா கயா
1: Radio Saturn 107.2 FM.

கெட்ட பெண்ணு சப்புரச்சந்து ஜெண்டா மத்த பெண்ணரோ சோதே ஜெண்டா மத்த பெண்ணரோ சோ

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில பண்ணுவானது ஏரைகளை கொட்டி யான நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தப்பத்துக்கு.

நமஸ்கார, யான் சாயகிருஷ்ண குட்ல பாத்திருந்தேன். நிக்குல் கேனந்துள்ளரு 107.8 FM சாரங் உந்து ரங்க ரங்கத பதுக்கு.

0: ಕಾಲದ ಮೇಲೊಗು ಪೋಡಿದು ಗೂರುಂಡು ತಂಗಡಿ ತಲಯನ ಆತೆನೆ ಉಡರುಂಡು ಮತನೊಡೆ ಕತೆ ಮುಗಿಂಡು
1: மாத்திரல வன் பேரு கோரிக்கையில எத்தின் புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில எப்படினு ஏரைகளை கட்டி யான நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரன் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.